0: பரியே பாயே பரியே பாயே பரியே பாயே
1: பாடி நாதர அந்தரம் கார ஹே நயல நரக ந ஜாயே ஜியோ பின் சப் தே சத காஜே அகவாயே ஜே லோடே சங்கா அபனா கர் குனோ நீ சதாயே ஜே தரவான அபன ஹரே தர் பேஸ் கரே தி ஆயே ஓ ரஹே நா பரியே பாயே ஓ ரஹே நா பரியே
0: பாயே பந்த தசாவா நித் கடி மந்த